பூர்வீன பாருபாவே தானிதா கதேரிதா பூர்வீன பாருபாவே எங்கெல்லாம் ஹிமாலிதா குரு கருதே ஜி குணு காவி தேரோ நாம ஹே ஜோகி ஜோக சாதே பவுன சாதனா கிட்டே குபாத அரப் கே ஆர்பி அராதே தேரோ நாம ஃபார்சி ஃபரங்கி மான கல்தாரி குரசி ஜானே பச்சமக் பச்சமீ பச்சான நிஜ காம கே மரட்டா மங்கில் தேரி மனசு தபஸ்யா கர மரட்டா மங்கில் தேரி மனசு தபஸ்யா கர.